0: மாலை 7 மணி சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்பப்பாடலை தங்கள் குரலில் பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330391 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி பாடுங்கள் ஐயா, உங்கள் பாடலை கேட்டு மகிழ்வோம்.

நான் வாழையார் பாடுவார், என் பாடல் நான் பாட பலராடுவார், என் ஊழியாய் ஆடுவார். போன்ற உன் உள்ளம் யார் கண்டது, கொள்ளாத மனமென்று பேர் வந்தது. என் உள்ளம் யார் கண்டது, கொள்ளாத மனமென்னும் பேர் வந்தது. வழியில்லாத ஏழை எது சொன்னாலும் பாவம், என்னெங்கும் என்னோ

கடன் வாங்குவேன், அது கடனாக வந்தாலும் கடை போடுவேன். எங்கள் தெளிவாக நாளாகலாம், நான் யாரென்று அப்போது நீ காணலாம். நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம், நான் யாரென்று அப்போது நீ காணலாம். எல்லோரும் நலவாழ நான் பாடுவேன், நான் வாழையார் பாடுவார் என்பார்.

பாடுவார். உன் பார்வை நெஞ்சில் விழுகின்றது, உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது. உன் பார்வை நெஞ்சில் விழுகின்றது, உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது. நான் இப்போது ஓமை மொழியில்லாத பிள்ளை என்றேன், ஓர் நாளில் நான் பேசலாம். உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம். உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம்.

0: நான் பாடுவார், என் பாடல் நான் பாட மலராடுவார், ஆடுவார்.
1: அருமையாக இருந்தது ஐயா. ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை, உங்களுக்கு அழகான ஒரு திறமை ஐயா, சிறப்பாக ஒரு குரலில் உங்கள் பாடல் எப்பொழுதும் சிறப்பாக ஒலிக்கிறது. நன்றி ஐயா, நெஞ்சாத நன்றிகள்.
0: நன்றி.
1: மயிலாடுதுறை செம்மனார் கோயில், என் குணசேகரன் ஐயா அவர்கள். ஆம், என் குணசேகரன் ஐயா அவர்கள் அழகாக அருமையாக பாடினார்கள். நாங்களும் நலம் வாழ பாடுவோம் ஐயா. நீங்கள் மட்டும் பாடுவீர்கள் இல்லை, நாங்களும் நீங்கள் நலமாக வாழ இறைவனை வேண்டுவோம். நன்றி நன்றி. சபரி உலகி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் அழகாக படித்தனர். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம்

0: என்ன சொந்தங்களே, அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி ஒன்றில் வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, தஞ்சாவூர் மாவட்டம் புன்னெல்லூர் மாரியம்மன் கோயில் ஜோதி பாண்டியன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இப்பொழுது ஐயா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோவிலில் நல்ல கூட்டம் இருக்குமே, அப்படி ஐயா?
1: நாளைக்கு வந்து
2: மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், கடமை அது கடமை கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா.

0: குவிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது, கடமை கடமை அது, கடமை. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா, நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது, கடமை கடமை அது, கடமை கடமை. எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்து என்னை ரொம்ப கவர்ந்த மாறேன்.
1: சிறப்பு ஐயா, உண்மையாக அழகான ஒரு பாடல் அட்டகாசமாக பாடினீர்கள். மூன்று எழுத்தில் மூச்சு இருக்கும்.
0: ஆமா, மூன்று எழுத்து மூச்சு எல்லாமே மூன்று
1: எழுத்தில் இருக்கும் ஐயா. முக்கியமா
0: அவர் கவிதை கவிதையை ரசிச்சு பார்த்துதான் எல்லாத்தையும் சரியா இருக்கா வார்த்தை ஒரு வார்த்தை
1: கடமை ஐயா, கடமையை விடுவோம். மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது என்ன ஐயா?
0: மூன்று எழுத்தில் என் மூச்சு தான் கடமை.
1: அது கடமை விட்டுட்டு உண்மையானது, கடமை இல்லாதவங்களுக்கு மூச்சு இருக்கும்,
0: கடமை தான் வரும்.
1: அது இல்லையா? மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும், கடமையை விட்டுடுவோம். அவருக்கு கடமை, அனைவருக்கும் மூன்று எழுத்தில் தான் மூச்சு இருக்கு. என்ன
0: மூச்சு? மூன்று எழுத்து
1: காற்று. அந்த மூச்சு சுவாசமே காற்று தானே, அதுக்காக தான் இந்த
0: காற்று.
1: சிறப்பாக சொன்னீர்களையா. நிச்சயமாக கடமை இருக்கிறதோ இல்லையோ காற்று இருக்க வேண்டும்.
0: காற்று இருக்கு, காற்று எங்க இருந்தாலும் உள்ள இயக்கினால்தான்.
1: ஆமா, அதாவது மூச்சு, அதாவது மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்குன்றாருல, அந்த மூச்சுக்கு தேவை காற்று. ஆமா ஐயா, நன்றி. சிறப்பாக பாடினீர்கள் ஐயா. நன்றி, நன்றி,
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களுக்கு உன்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
1: நன்றி, நன்றி. தஞ்சை புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: ராஜேஸ்வரி.
1: வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
2: ராஜேஸ்வரி அண்ட் புவனேஸ்வரி,
1: இருவரும் இணைந்து. இதுதான் நன்றது, நல்லது, சிறப்பு. பாடுங்கள் இருவரும்.

0: போங்கிரி மாநில வாழ்ந்தவள் நாளை வாழ்வாரம்மா காலம் மாறிட காண்பாரம்மா காலம்
1: உங்களிடம் பிடிக்காத ஒன்று இருவர் பாடுகிறீர்கள் என்று சொன்னீர்கள். ஆனா ஒரு குரல் மட்டுமே எங்களுக்கு எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. இருவரில் யார் மாற்றி மாற்றி பாடினீர்கள் என்று எங்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நாங்கள் என்ன செய்வது? ஓஹோ, இதில் மாற்றி மாறி பாருங்கள். நான் ஒரு குரல் மட்டும்தான் எனக்கு கேட்கிறது. இருவர் வரவே இல்லை என்று நினைத்து கொண்டே இருக்கிறேன். அதாவது நீங்கள் பாடும்போது ஒரு சத்தம் கொடுத்து விட்டு வாருங்கள், நான் பாடப்போகிறேன் என்று. எனக்கு தெரியவே இல்லை. ஆனாலும் பாடலை இதுவரையும் நாங்கள் கேட்டிராத பாடல் என்ன படம் என்று இது தெரிந்து கொள்ளலாமா? ஆஹா, இன்னொருவரை காணவில்லையே. இருவர் தான் இன்னொருவரை காணவில்லையே.
0: மூன்றாவது
1: நபர்
0: ராஜேஸ்வரி.
1: எனக்கு விளங்கவே இல்லை. மூன்றாவது நபர் இல்லையா? இல்லை, அங்க ஜானகி அம்மா இருக்கிறார்களா?
0: ஜானகி அம்மா தான் மாறி பாடுறோம்னு சொல்ல முடியுமா சார்? அவங்க பாட்ட பண்ணதுனால நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது.
1: மறுபடியும் நீங்கள் தவறாக புரிந்து
0: கொண்டிருக்கீங்க. அவங்கள மாறி
1: நான் சொல்வதே உங்களுக்கு விளங்கவில்லை. எனக்கு என் மனதில் உள்ளது உங்களுக்கு தோன்றவில்லை. அதாவது ஜானகி அம்மா வீட்டில் இல்லை? அதுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஜானகி அம்மா இல்லையா? நீங்கள் பாடகி ஜானகி அம்மாவே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? என்ன செய்வது? நான் ஜானகி அம்மா இல்லையா என்று கேட்கிறேன். இதுதான் பதில். இதுதான் நான் எதிர்பார்த்தது. நான் எதற்காக இந்த கேள்வி என்றால், திரிபுர சுந்தரில் இருபுற சுந்தரி மட்டும் பாடினீர்களே, மூன்றாவது சுந்தரி காணவில்லையே என்று நான் நினைத்தேன். அவர்கள் அங்கே சென்று விட்டார்களா எனக்கு தெரியாது, அதனால் தான் கேட்டேன். சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல். அதுதான் கேட்டேன். நன்றி நன்றி. சிறப்பான ஒரு பாடலை பாடினீர்கள். மகிழ்ச்சி. கோவை சேரன்மநகர் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி இருவர்களும் இணைந்து இருவரும் அழகான ஒரு அட்டகாசமான பாடல், கேட்டிராத பாடல். திரிபுர சுந்தரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் மேற்சொந்தங்களே.

0: சபரி ஒளி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமே என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 7:21. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் சோலைசேலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன் சார்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள், பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பிறந்த நாள்.
0: ஆஹா,
1: நிகழ்ச்சி வைக்கீங்களோ வைக்கலையோ?
0: அவங்க தம்பி எப்ப பிறந்தார்?
1: விநாயகர் சதுர்த்தி
0: இல்ல இல்ல, அவங்க தம்பி எப்ப பிறந்தார் என்று உங்களுக்கு தெரியுமே? தெரியுமா உங்களுக்கு?
1: தம்பி பிறந்து அது தெரியாது சார்.
0: ஐயோ, எத்தனை வருடம் குடும்பம் நடத்தினீர்கள்?
1: அது 59 வருஷம்.
0: அப்போ பிறந்த நாள் தெரியாமலே குடும்பம் நடத்திருக்கிறீர்கள்? அதுதான் சொல்லுங்கள் என்றேன்.
1: தெரியல சார்.
0: அடக்கடவுளே, இது என்னடா, இது வம்பா போச்சு. சரி, வேண்டாம், நம் அந்த விளையாட்டிற்கு வரவில்லை. நீங்கள் பாடுங்கள், பார்ப்போம், கேட்போம்.
1: பார்க்க முடியாது, கேட்க தான் முடியும்.
0: ஆமாம்.

0: சார்.
1: சிறப்பு, அட்டகாசமான ஒரு பாடல். எனக்கு ஒரு சந்தேகம்.
0: நன்றி நன்றி.
1: வணக்கம். ஒரு சந்தேகம், ஒரு சந்தேகம்,
0: ஒரு
1: சந்தேகம்.
0: அப்புறமா ஒரு பாட்டு பாடுவேன்.
1: எப்போது
0: சொல்லுங்க சார்.
1: எனக்கு ஒரு சந்தேகம். விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இந்த பாடல் இன்று. விநாயகர் சதுர்த்தி என்று
0: அட்வான்ஸாக ஞாயிற்றுக்கிழமை சொல்றாங்க எங்க ஊர்ல. சென்னையில திங்கட்கிழமைன்றாங்க.
1: அதுதான் கேட்டேன். எனக்கு திங்கட்கிழமை தான் எங்களுக்கும். நீங்கள் இன்றே பாடிவிட்டீர்களே, ஒருவேளை என்ன ஒன்று தெரியவில்லையே என்று கேட்டேன். ஞாயிறும் பாடலாமே, அதற்காக
0: சொன்னேன்.
1: அருமையாக இருந்தது. இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு மறுபடியும் பாடலில் ஒரு உங்களுக்கு தெரியும்
0: சொல்லுங்க.
1: கணநாதனின் கணநாதனே மாங்கனியை உண்டாய், அது என்ன வரி?
0: கணநாதனே மாங்கனியை உண்டாய். அவங்க அம்மா அப்பாட்ட உன்ன குட்டி வாங்கி அவரு சாப்பிட்ட.
1: யாரு
0: கணநாதன்னா? பிள்ளையார் தான்.
1: பிள்ளையார் தான். சிவனை குறிக்குமா என்று நினைத்தேன்.
0: கணநாதனே மாங்கனியை உண்டார். அவ்வளவுதானே?
1: சரி சரி. இல்லை இல்லை, எனக்கு தெரியவில்லை. அதுதான் அடியேன் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக கேட்டேன்.
0: தவறாகலாம் சொல்லாதீங்க. நான் இன்னொரு தடவை படிச்சு பார்த்து நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன்.
1: சரி, மகிழ்ச்சி.
0: வேற நிகழ்ச்சி வழி, வேற நேயருக்கு வழி விடுவோம்,
1: வழி விட்டுடுவோம். வாருங்க. தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விநாயகர் பாடலில் அழகாக ஆரம்பித்து விட்டார்கள். சிறப்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனிமே சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள் ஐயா? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆஹா, வணக்கம் வணக்கம், வாருங்கள்.
2: வணக்கம்
1: வணக்கம வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம். தங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள்.
2: நான் கோவையில் இருந்து காயத்ரி பேசுறேன்.
1: வணக்கம், மகிழ்ச்சி. நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்.
1: மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பாடுறேன்.

0: அருமை அருமை அட்டகாசம். உங்கள் பகுதியில் இங்கே சூப்பர் சிங்கர், ஜி தமிழ் சிங்கர், அதற்கெல்லாம் அந்த தேர்வு செய்கிறார்களா, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் ஒரு முயற்சி செய்தீர்களா, செய்திருக்கலாமே என்று கேட்கிறேன். செய்தீர்களா?
1: சபரி வானொலி மூலமா இந்த அளவுக்காவது பாடுற அளவுக்கு வந்திருக்கேன் நானு.
0: நாங்களும் கத்துறோம், நாங்க அதெல்லாம் சொல்ல வரல. நீங்க வந்து அதை போய் ஒரு முயற்சி செய்து பார்த்து, நாம வெற்றி தோல்வி பிறகு இருக்கட்டும், ஒரு முயற்சி செய்து
1: பாருங்களேன்.
0: நன்றி, அருமையாக இருந்தது பாடல், நெஞ்சார்ந்த நன்றிகள். கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் தேவி கூந்தலு பிருந்தாவனம் என்று அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வருங்கள் யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள் ஐயா.
2: ஒரே
0: பாடலை பாடும்போது ஒன்றுமே தெரியவில்லை ஐயா, உங்களாலே கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நினைக்கிறேன் அப்பொழுது. அங்கே சிறப்பு
2: மூணு பேருமே சூப்பரா பாடிட்டாங்க.
0: ஆமாம், திரிபுர சுந்தரி இப்போது தெரிகிறது.
2: ஆமா, இன்னும் ஒரு தங்கச்சி ஒரு அக்கா தான் வரணும்னு
0: வருவார்கள்,
2: வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வருவாங்க
0: நிச்சயமாக. பாடுங்கள் ஐயா, நீங்க
2: பாட்டுமா?
0: பாடுங்கள் ஐயா.
2: இதயம் அடிக்கடி இருந்தது என் பேனா என்பதை எழுதிட மறுத்தது என் பேனா, இருதயம் அடிக்கடி இருந்தது என் பேனா என்பதை எழுதிட மறுத்தது என் பேனா, சுதியும் லயமும் முன்பு சேர தகிட ததுபி தகிட ததுபி தந்தானா, இதய புதியின் கதையில் எனது தில்லானா, தகிட ததுபி தகிட ததுபி தந்தானா, இதய புதியின் கதையில் எனது தில்லானா.
3: உலக வாழ்க்கை நடனம் நீர் ஒப்பு கொண்ட பயணம், அது தொடங்கும் போது முடியும் நீ முடியும் போது தொடங்கும், உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்பு கொண்ட பயணம், அது முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும், மனிதன் தினமும் மலையில் அலையும் குருவி, தெரியும் தெரியும் மனமே அழகாதிருவி, மனிதன் தினமும் மலையில் அலையும் குருவி, தெரியும் தெரியும் மனமே நனனா நனனா, காலம் இங்கு தப்பவில்லை யார் மீதும் தப்பு இல்லை, காதல் போன பாதை இந்த நில்லை,
2: தகிட ததுமி தகிட ததுமி தந்தானா, இதய புதியின் கதையில் எனது தில்லானா, இருதயம் அடிக்கடி நிறந்தது தகிடதோம் தகிடதோம் தகிடதோம் என்கிற எழுதிட மறுக்குது ஆ ஆ, சுதியும் லயமும் உண்டு பேர தகிட ததுமி தகிட ததுமி தந்தானா, இதய புதியின் கதையில் எனது தில்லானா,
3: பழைய ராகம் மறந்து நீ பறந்தது என்ன பிரிந்து, இரவு தோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது, பழைய ராகம் மறந்து நீ பறந்தது என்ன பிரிந்து, இரவு தோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது, இது ஒரு ரகசிய நாடகமே, அலைகளில் குழுங்கிடும் ஓடம் நானே, இது ஒரு ரகசிய நாடகமே, அலைகளில் குழுங்கிடும் ஓடம் நானே, பாவம் உண்டு பாவம் இல்லை வாழ்க்கையோடு கோபம் இல்லை காதல் இல்லை காதலிக்கவில்லை, இருதயம் அடிக்கடி இழந்தது என் பேனா, என்பது எழுதிட மறுக்கடுகேனா சுதிய நயமும் உண்டு பேர் கடித கதுவி பதித கதுவிய சொல்லியின் கதுவில் எனது சீனானா.
0: சிறப்பையா, அருமை அட்டகாசமாக பாடினீர்கள் ஐயா. அருமையான ஒரு அருமையின் அட்டகாசம் எல்லாமே சிறப்பாக இருந்தது ஐயா. உங்களுக்கு எப்படி பாராட்டுவது? நன்றி நன்றி ஐயா, நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கம், மகிழ்ச்சி, நன்றி. கோவை சேரமாநகர் ராஜேஷ் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல், அட்டகாசமான பாடல், தகிட ததிமி தகிட ததிமி தந்தானா என்று தந்து சென்றார் அனைவருக்காகவும். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.

சபரி உரளி வழங்கும் பாட்டோன்னு நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 7:36. நேர் சந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம்.

0: சபரி வளர்ந்து வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமே நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார். கோவையிலிருந்து புவனேஸ்வரி ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் வந்திருக்கோம். பாட்டு வந்து இருமலர்கள் படத்துல இருந்து சுசீலா அம்மாவும் எல்லாரும் பாடின பாட்டு, கடவுள் தந்தை இருமலர்கள் பாட்டு. முதல் பாரா சுசீலா அம்மா பாடுறது ராஜேஸ்வரியும், ரெண்டாவது பாரா இளையராஜி அம்மா பாடுறது புவனேஸ்வரியும் பாட போறோம். கேக்குறீங்களா?
0: இப்ப இப்ப பாட போறது யாரு? முதல்ல
1: முதல்ல ராஜேஸ்வரி.
0: இப்ப நீங்க பேசுறது?
1: நான் பேசுறது புவனேஸ்வரி, இந்த ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ஹலோ
1: சார், ராஜேஸ்வரி.
0: பாடுங்கள். எனக்கு மீண்டும் ஒரு கேள்வி, இவன் சென்ற பாடலுக்கு திரிபுர சுந்தரி என்று கேள்வி கேட்டானே, அதனால் இரு மலர்களோடு வந்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? தெரியும், உங்களை பற்றி எனக்கு தெரியும். கேள்வி கேட்பதற்கு நாம் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் இருமலர்களாக வந்திருக்கிறீர்கள். என்ன ஒரு வில்லங்கத்தனம். பாருங்கள்.
1: கடவுள் தந்த இருமலர்கள், கண் மலர்ந்த பொன் மலர்

0: அவ்வளவுதான் சார்.
1: சிறப்பு, அருமை. மெய் மறந்து ரசித்து கேட்டு
0: இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றாகவே நாங்க வந்துட்டோம், எல்லாரும் எங்களை திட்ட போறாங்க.
1: இல்ல இல்ல, அப்படி எல்லாம் இல்லை. அதாவது ஆளுக்கு ஒரு பாடல், நீங்கள் போன பாடல் ஒருவர், இந்த பாடல் ஒருவர், அவ்வளவுதான். இரண்டு பாடல் தான் பாடியிருக்கிறீர்கள், அதனால் யாருக்கும் இங்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் நீங்கள் இரண்டு பாடல் பாடினாலும் நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம். எவ்வளவு நேரம் பாடினாலும் நாங்கள் கேட்க தயார். நாங்கள் யாருனாலும் கேட்கிற இல்லையோ தெரியாது, நான் கேட்க தயார். அதாவது மெய் மறந்து ரசித்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. அதாவது அவர்கள் நாங்கள் இருவரும் பாடப்போகிறோம் என்று கூறிவிட்டு இந்த பாதி நான் பாடப்போகிறேன், அந்த பாதி நான் பாடப்போகிறேன் என்று சொல்லவே தான் எனக்கு தெரியும். இல்லையென்றால் முன்பு போலவே குழப்பமாகத்தான் இருக்கும் அந்த குரலுக்கு. அப்படி இருவரும் ஒருமித்த குரலில் அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். கோவை சேரன்மாநகர் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி இருவரும் அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேசந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: நன்றி.
1: பாடுங்கள் ஐயா.
2: பாடல் அரவை என்னுடைய பாடலையும் இப்பொழுது நமது நிகழ்ச்சியில் நேர்ந்து வணக்கமே கத்துக்க சொல்லு வானந்தன் உன்னோட

இருக்கும் ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை. வீரர் மீதும் அவள் அறியவில்லை என்ன இருந்த

மேலும் துன்பம் துன்பம்.

நீ பொறியேன இரவெளிகள தீக்கு தீயன என்னை ஒரு சிறு கோடி போக்களா.

0: சிறப்பையா? அட்டகாசமாக ஒரு பாடல் பாடுகிறீர்களா நீங்கள்? எப்பொழுது தேர்வு செய்தாலும் உங்கள் புதிய படத்திலிருந்து, அதாவது அனைவரும் பழைய பாடல்களை பாடுவார்கள், நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இடைக்கால பாடல் புதிய பாடல் என்று அழகாக எடுத்து அழகாக பாடுகிறீர்கள் ஐயா. உங்களை பார்த்து யாரேனும் இப்படி அழைத்து பாடியிருக்கிறீர்கள் ஐயா, வெண்மதி வெண்மதி என்ன என்று? உங்கள் பெயரில் இருக்கிறது அல்லவா? அந்த மதி உங்கள் பெயரில் இருக்கிறது அல்லவா? அதனால்தான் உங்களை பார்த்து யாரேனும் பாடினார்களா என்று கேட்டேன். ஐயா, நீங்கள் படித்தவர்கள் ஒரு சந்தேகம் ஐயா. அந்த பாடலில் இரண்டாவது வரி வெண்மதி வெண்மதிய நில்லு, வானம் ஒன்று இருக்கிறது ஐயா, முதலில் அதை சொல்லுங்கள் ஐயா. மேகத்தை பார்த்திருக்கிறேன், வானத்தையும் பார்த்திருக்கிறேன், வானம் ஒன்று இருக்கிறதா என்றுதான் கேள்வி. அதுதான் சந்தேகம். நீங்கள் ஆராய்ச்சி செய்துவிட்டு மீண்டும் ஒரு முறை வரும்போது ஐயா சிரிக்க அல்ல சிந்திக்க, வானம் ஒன்று இல்லை ஐயா, வானம் ஒன்று இல்லை, அண்டவெளி நாம் சுழன்று கொண்டிருக்கிறோம். மேகம் வானம் ஒன்று இருந்தால் அனைத்து கோள்களுக்கும் இருக்கும், நம் பூமிக்கு மட்டுமல்ல. ஆகையால் வானம் ஒன்று இல்லாமல், அதாவது நீல நிறம் காட்சி அளிப்பது கடலின் பிம்பம் பிரதிபலிப்பு, அதாவது கடல் நீர் இருக்கிறது அல்லவா, அதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கு வானமாக தெரிகிறது. ஆனால் வானம் என்று ஒன்று இல்லை என்று என்னுடைய பாடு எனக்கு தெரியலையா. எனக்கு தெரியாது ஐயா, நீங்கள் கண்டுகொண்டு வாருங்கள் ஐயா அடுத்த முறை வரும்பொழுது. நன்றி நன்றி ஐயா, வாருங்கள். நன்றி நன்றி, வாருங்கள் ஐயா. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயர்கள் வெண்மதி வெண்மதியே நில்லு என்று அழகாக பாடினார். அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: மழை தருமோ மேகம் மயங்குதம்மா எண்ணங்கள் யாவும் தொகுத்து தூருவன் யாரோ தோல் தொட்ட தென்றலடி தொடர்ந்து நீ பாடும்

கோவிலுக்கு தெய்வ மகள் குடியேறினாள், காதலுக்குள் என்று அவள் படியேறுவாள், கோ

சிற்பம் தேரில் வராதோ, சிலை வண்ணம் அங்கே கலை உள்ள நீங்கே, சிலை தன்னை கொள்ள தூடுவன் எங்கே, சொல்ல அன்பே ஓடிவா.

0: சிறப்பு அருமை. தோல் அதாவது மேக திரும்ப மேகம் மயங்குகிறேன். நாங்களும் பாடலை கேட்டு அப்படியே மயங்கி அழகாக ரசித்து மழை வரமாச்சு. இரண்டு இரண்டு மூன்று நாட்களாக மழை இருந்தது, இந்த மூன்று நாட்களாக காணவில்லை.
1: இந்த பக்கம்லாம் இல்ல சார், இந்த பக்கம்லாம் மழையே இல்லை, செங்கல்பட்டு
0: பக்கம். அதுதான் உங்கள் உங்கள் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஒன்று சொன்னார்கள், கேட்டீர்களா? அன்று சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஒன்று சொன்னார்கள், கேட்டீர்களா?
1: கேட்கல சார், கேட்கல.
0: அதாவது ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல்னு தினமும் பாடச் சொல்கிறார்கள். பாடினால் மழை வருமோம், நீங்கள் பாடுங்கள், மழை வரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக பாடினீர்கள், சிறப்பான ஒரு பாடல், நெஞ்சார்ந்த நன்றிகள். செங்கல்பட்டு கிருஷ்ணவேணி அவர்கள் மழை தருமோ மேகம் என்று அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம் வணக்கம் தம்பி,
0: நான் திருச்சி வணக்கம் நல்லா இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள் உங்கள் பாடலை.
2: திங்கட்கிழமை வந்து விநாயகர் பாடல்,
0: மூன்று நாட்களுக்கு முன்னாடியே வந்துடுச்சு பாடல்.
2: விநாயகர்
0: எப்பொழுது வந்தவனாலும் மழைத்தால் வருவார்.
2: கண்டிப்பா.
0: ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், தெரியுமா உங்களுக்கு? விநாயகரை நீங்கள் எப்பொழுதுமே வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, உங்களுக்கே தெரியவில்லையா? இது என்னடா கொடுமையா இருக்கு. விநாயகரை நீங்கள் எப்பொழுதுமே வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், நான் பார்த்து
2: கொண்டிருக்கிறேன்.
0: இப்போதாவது புரிந்து கொண்டதே, சந்தோஷம். பாடுங்கள்.

நம்ம கற்பக நாயகரே தூரத்தை காட்டி தூரக்க உடைத்த தருவாராம் பிள்ளையாரே நம்ம கற்பக நாயகரே.

குதி குதி ஓடி ரெக்கையாலே வாழி தரப்பாரா, இல்லையாறு பட்டியலை குடியிருப்பாரு அவர் இல்லை என்று சொல்லாமல் வழிநடப்பாரு, இல்லையாறு பட்டியலை குடியிருப்பாரு அவர் இல்லை என்று சொல்லாமல் வழி நடப்பாரு. தூடத்தை காட்டி தூரத்த ஓடுத்த வருவாராம் பிள்ளையாரு நம்ம கற்பக நாயகரி. விண்ணருக்கு மலையோடு விண்ணப்பணியாரம் கொண்டு வந்த வாங்கிடுவாரி, வெற்றி மேல வெற்றி தரும் முற்று வழியத்தனை கை மேல தந்திடுவாரி. விண்ணருக்கு மலையோடு விண்ணப்பணியாரம் கொண்டு வந்த வாங்கிடுவாரி, வெற்றி மேல வெற்றி தரும் முற்று வழியத்தனை கை

இல்லை யாரு பட்டியலை குடியிருப்பாரு, அவர் இல்லை என்று சொல்லாமல் வழி நடப்பாரு. கூடத்தை காட்டி சூரத்தோட வருவாரா பிள்ளையாரு, நம்ம கற்பக நாயகரு. எல்லோர் ரெண்டப்பன் நீ வச்சு என்ன பலகாரம் தந்த ஏகாந்தமாய் வாங்கிடுவாரு. எல்லோர் ரெண்டப்பன் நீ வச்சு என்ன பலகாரம் தந்த ஏகாந்தமாய் வாங்கிடுவாரு. காரம் தந்த ஏகாந்தமாய் வாங்கிடுவாரு. என்ன சில நல்ல சுத்தியே.

இன்னையார் சக்தியிலே குடியிருப்பாரு, அவர் இல்லை என்று சொல்லாமல் வழி நடப்பாரு. சூடத்தை காட்டி சூரக்கா உடைக்க வருவாராம் பிள்ளையாரு, நம்ம கற்பக

0: கூறியிருப்பார். அவர் இல்லை என்று சொல்லாமல் வழி நடப்பாரு. கூடத்தை காட்டி கூடத்தோடு வருவாராம் பிள்ளை யாரு, நம்ம கற்பக நாயகரு, நம்ம கற்பக நாயகரு. நன்றி.
1: சிறப்பு, அட்டகாசமான ஒரு பாடல். நான் சிறப்பாக உண்மையிலேயே அருமையாக நான் இதுவரை இந்த பாடலை கேட்டதே இல்லை. யார் பாடியது இந்த பாடல்? எனக்கு அவர்கள்லாம் தெரியாது, உங்களை மட்டும்தான் தெரியும். நீங்கள் தான் பாடியது. அழகாக பாடினீர்கள், அட்டகாசமாக இருந்தது. நெஞ்சார்ந்த நன்றிகள், நன்றிகள். இப்பொழுதே எனக்கு பிள்ளையார் வந்து விட்டார் போல். பிள்ளையார் வந்து விட்டார் போல் ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. சிறப்பு. திருச்சி லதா உமாகாந்தன் அவர்கள் சூடத்தை ஏற்றி சூரத்தங்கை உடைத்து பிள்ளையாரை அழகாக வரவழைத்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
2: நெல்லை மாவட்டம் புதுக்குடி ஜெயந்திரன்
1: சார். நலமாக இருக்கீங்களா? நலமாக நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நாங்கள் நலமாக இருக்கோம்.
1: புஷ்பங்கை
2: குலுங்க வரும் பால கணபதி, புஷ்பங்கை குலுங்க வரும் பால கணபதி, தொங்குமே

நம்மை காப்பான் தருண கணபதி, தருணத்திலே நம்மை காப்பான் தருண கணபதி, சங்கடங்கள் நீக்கி வைப்பான் சதுர்த்தி கணபதி, புஷ்பதங்கை குலுங்க வரும் பால கணபதி, குங்கும் இன்பம் தந்தருள்வான் எந்த நாளுமே, நர்த்தனமே ஆடுகின்ற நர்த்தன கணபதி, நர்த்தனமே ஆடுகின்ற நர்த்தன கணபதி.

கதைகள் வந்தரும் லட்சுமி கணபதி, சித்தி தரும் புத்தி தரும் பக்தி கணபதி, சித்தி தரும் புத்தி தரும் பக்தி கணபதி, சிந்தையிலே நலம் புரியும் உசிஷ்ட கணபதி.

வைக்கும் சொர்ண கணபதி, உலகமெல்லாம் செழிக்க வைக்கும் சொர்ண கணபதி, அதன் கை உறங்க வரும் பால கணபதி, உன்

0: பால கணபதி புகும் இன்பம் தந்தருள்வான் எந்த நாளுமே. ஸ்ரீ மகா கணபதிக்கு அரோகர.
1: சிறப்பு, அட்டகாசமான ஒரு பாடல். நாங்கள் இதை இதற்கு முன்பு வாரத்திற்கு இரண்டு முறை மூன்று முறை கேட்போம். இப்போ இது சமீப காலமாக கேட்கவில்லை, இனிமேல் கேட்போம். நீங்கள் ஆரம்பித்து வைத்து விட்டீர்கள். அழகான ஒரு பாடல், பொற்சதங்கை குலுங்க வரும் கணபதி என்று. நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: சிறப்பு
1: அழகான பாடல், அட்டகாசமாக பாடினீர்கள். விநாயகர் பாடல், நன்றி உங்களுக்கு, நன்றி.
2: அதாவது நம்ம பெருமாள் கோயில்ல வந்து பஜனை கிருஷ்ண ஜெயந்தி நடக்குது. ஆமா, அது வந்து தினசரி ஒரு ஏழரை ஏழை முக்காலுக்கு விடுவாங்க. அங்க நானும் கலந்துக்குவேன் பஜனை போட்டு பாட.
1: நிச்சயமாக பாக்கியம் பெற்றுள்ளார்கள் அனைவரும் உங்கள் பாடலை கேட்க. நன்றி நன்றி,
2: ரொம்ப நல்லதுங்க சார்.
1: நன்றி,
2: தவறி வானொலிக்கு மிக்க நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மகிழ்ச்சி மா மகிழ்ச்சி, நன்றி. நெல்லை புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு விநாயகர் பாடலை அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடுத்துமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:06. இந்த நேரத்தில் இணைய மேற் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம், வாருங்கள். எங்கே சென்றீர்கள் இத்தனை நாட்களாக காணவில்லை? மார்கையில் தான், மார்கையில் தான் பணி. இப்போ உங்களுக்கு எப்போ பணி?
2: ராஜேஷ் தம்பி போன் பண்ணாங்க, என்னக்கா வரவே இல்லை நீங்க, உங்களோட வீட்டுல ஒரு பாடலை கேட்காம எங்களுக்கு என்னவோ மாதிரி இருக்கு அப்படின்னு. கோவையில இருந்து ராஜேஷ் தம்பி போன் பண்ண உடனே எனக்கு ஒரு
1: விழிப்புணர்வு பாடலுக்கே விழிப்பு ஏற்படுத்திய ராஜேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி.
2: இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல எப்படி எல்லாம் இருக்காங்க, எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு பாடல். அது வந்து நல்ல பாடலோட ஒரு இது ராகம். என்னோட வரிகளை போட்டிருக்கேன்.
1: சிறப்பு பாடல்கள் கேட்போம்.
2: நம் நாட்டு நாகரிகம் எங்கேயோ போயிருச்சு, அரைகுறை ஆடைகள் தான் பயன்பாட்டில் வந்துருச்சு. இறுக்கமான ஆடைகளும் ஜீன்ஸுகளும் பனியன்களும் தான் போட்டுக்கொண்ட பண்பாடு கெட்டு

இருக்க மன ஆடைகளும் வீட்டுகளும் பணியன்களும் தோசரும் தான் போட்டுக்கொண்ட பண்பாடு கெட்டுவிடும் அம்மாடியோ. உடையில் நாகரிகம் தேவை, நன்னடையில் ஒழுக்கங்கள் தேவை, அவையின்

நாளைய பொழுது நமது கையில் உலகை வென்று பண்பாடலாம். இருக்கமான ஆடைகளும் தீர்த்துகளும் பணியனும் சௌசரும் தான் போட்டுக்கொண்டால் பண்பாடு

0: ஊரார் போற்ற வாண்டிடனும் உள்ளம் குளிர நடந்திடனும் கடவுள் அமைத்த மேடையிலே நாடகத்தை ஒழுங்காய் நடத்திடனும் இறுக்கமான ஆடைகளும் தீர்ப்புகளும் பணியலும் சௌசரும் தான் போட்டுக்கொண்ட பண்பாடு கெட்டு வீடு அம்மாடியோ நம் நாட்டு நாகரிகம் எங்கேயோ போயிருச்சு அரைகுறை அடைகதான் பயன்பாட்டு வந்திருச்சு அவ்வளவுதான்.
1: சிறப்பு அட்டகாசமான ஒரு பாடல், அழகான ஒரு பாடல். அதாவது மேலை நாட்டு நம் மோகம் வந்து நம்மை கெடுத்து விட்டது என்பதை அழகாக ஒரு வரி போட்டீர்கள் அல்லவா, அது சிறப்பு. அருமையான வரி, அருமையான வரி, அருமையான வரி. நெஞ்சாத
0: இனி
1: அப்படி பாட வேண்டியது இருக்காது என்று நினைக்கிறேன். அதாவது மேலை நாடுகளிலிருந்து இங்கு வந்து இங்குள்ள பழக்கத்தை அவர்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ நாமும் தான் அவர்கள் பழக்கத்தை கைவிட மாட்டோம் என்று அடம் பிடிக்கிறோம். இங்கு வந்து வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்தவர்கள் நம் கலாச்சாரத்தில் வாழ வேண்டும் என்று அங்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கலாச்சாரத்தை நாம் தான் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதான் சொல்றேன்.
0: மேலை நாட்டு நாகரிகம் பின்னால் செல்வாயானால் உன்னுடைய தலைமுறை மூன்றே இடங்களில் அடைந்து விடும்
1: அப்படின்னு.
0: அதனால கட்டாயமா எல்லாருமே அதை மேலை நாட்டு நாகரிகம் பின்னால் போகாம நம்ம கலாச்சாரம், நம்ம பாரம்பரியம், நம்ம உடைகள், நம்ம உணவுகள், நம்மளோட கலாச்சாரம், நம்ம பண்பாடு இதை மாற்றாம வாழ்ந்தோம்னா நம்ம வந்து எந்த நேரமுமே நல்ல ஒரு சீர்பட்ட சமுதாயமா நம்ம நாடு மாறுகிறது.
1: நிச்சயமாக அதுதான் சொல்கிறேன். இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து வருகிறார்கள், அவர்கள் வேட்டி அணிந்து கொண்டு வருகிறார்கள். வேட்டியும் பெண்கள் சேலையும் கட்டி வருகிறார்கள். நம் நேர்கள் தான், அதாவது நம் சொந்தங்கள் தான். இப்போ நீங்கள் பாடியது போல் ஜீன்ஸ் பேண்ட்டும் முட்டியில் கீழ்ந்து கொண்டும்
0: குடும்பத்தோட வாழ்றாங்களா. அமெரிக்காவில அக்கா பொண்ணு இருக்கா, அவ வேலை பாக்குறதுனால அவ சொல்றா, அம்மா அதை வச்சுட்டு இங்கேயுமே குடும்பத்தோட வாழ்றாங்க அம்மா. இவங்க பாத்து அதாவது வெளிநாட்டு இந்தியாவில எப்படி வாழ்றாங்க நம்மளும் அதே மாதிரி வாழணும் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. குடும்பம் இப்ப புள்ள குட்டி பேரன் பேட்டிகளோட கூட எல்லா வெள்ளையர்கள் பூரா வாழ்றாங்களாம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு கணவன் மனைவி கூட ஒன்னா சேர்ந்திருக்கிற அவல நிலைகள் இல்லாம இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விவகாரத்துகள் அதிகமா புரிஞ்சுக்கிட்டே இருக்கு. புரிதல் இல்லாம, அன்பு இல்லாம ஏதோ ஒரு வழியில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த பயணத்தை விட்டுட்டு
1: இப்போது நீங்கள் பாடியது போல் மேலை நாட்டு மோகம் அல்ல, மேலை நாட்டு கலாச்சாரத்தைப்படி நாம் இன்னும் வரும் சந்ததியினர் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை பார்த்து என்று நினைக்கிறேன். பார்ப்போம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி. அருமையாக பாடினீர்கள், மகிழ்ச்சி. பரமக்குடி ராஜேஸ்வரி அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல், விழிப்புணர்வு பாடல் பாடி சென்றார்கள். உடை எப்படி அணிய வேண்டும், எப்படி அணிந்து இருக்கிறார்கள் நம் இந்திய வாழ் மக்கள் என்பதை சிறப்பான ஒரு பாடலில் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனம் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: லால்குடி வெங்கடேசன்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி, எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கேன். வெப்பம் குழந்தை ஜாலி ஜோலி தான்.
1: ஆஹா, சிறப்பு ஐயா. பாருங்கள் உங்கள் பாடல்.
2: ஆமா, நல்ல சிறப்பா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, தொடர்ந்து இன்னும் போயிட்டு இருக்கு. சகோதரி புவனேஸ்வரியும் ராஜேஸ்வரியும் சொன்னாங்க, நேர்கள் சத்தம் போட போறான்னு.
1: எதுக்கு ஐயா?
2: ரெண்டு பேரும் சேர்ந்து போனதுக்கு
1: அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி யாரும் இங்க சத்தம் போட மாட்டாங்க,
2: வாய்ப்பே கிடையாது. அவங்க எல்லாம் என்ன, ஒரே தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு பாட்டு பாடினாலும் சந்தோஷம்.
1: யாரும் கேட்க, ஆமா, யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார்கள். பாடல் பாடமாட்டார்கள், பாடமாட்டார்களா என்று இயங்குவார்களே தவிர
2: ஏக்கம்தான் எங்களுக்கு நிறைய. அந்த அளவுக்கு கடவுள் தந்த இரு மலர்கள்னு, உண்மையிலே இரு மலர்களையும் கடவுள் தந்திருக்காங்க.
1: ஆமாம்,
2: நம்ம வானொலியில சபரி வானொலியில பாடணும்.
1: நிச்சயமாக ஐயா,
2: அப்படிதான் எடுத்துக்கணும். அவர் வழக்கம் போல ஒரு பாட்டை பாடுறேன், எனக்கு இன்னும் பாட்டை பாடுறேன்.
1: ஆமாம், நாம அவர்களால் போல் அவர்களை போல் பாட முடியாது, நம்ம விருப்பத்திற்கு நாம பாட
2: வேண்டியதுதான். பாடுவோமா?
1: பாடுங்கள் ஐயா.
2: படம் வந்து நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்தில் பாடுறது. சொன்னது நீதானா? சொல் சொல் சொல் என் உயிரே, சொன்னது நீதானா? சொல் சொல் சொல் என் உயிரே.

என் உயிரே சொன்னது நீதானா.

என்னுயிரே சொன்னது நீதானா, சொல் சொல் சொல் என்னுயிரே. மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே.

குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே. மணமகளை திருமகளாய் நினைத்த

இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே என்று சொன்னது நீதானா சொல் சொல்.

0: ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா, சொன்னது நீதானா, சொல் சொல் என் உயிரே.
1: அழகான பாடலை அட்டகாசமாக, அதாவது எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, கடைசியில் அப்படி உருக்கமாக பாடிவிட்டு எங்களை இல்லை, நீங்களும் சிறப்பாக பாடினீர்கள் ஐயா.
2: ரொம்ப படமும் பாட்டுமே ஐயோ ரொம்ப ரொம்ப உருக்கமான பாட்டு. வாழ்வியல் அர்த்தத்தை கணவன் மனைவியோடு அந்த உண்மையான மேன்மையான அன்பின் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான இப்ப நெஞ்சில் ஒரு ஆளேன்னா அது அப்ப எல்லா பாட்டுமே அது ஒரு ஒரே கூடாரத்துல வச்சு எடுத்த படம். ரொம்ப சிறப்பான ஒரு திரைப்படம். பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு சகோதரருக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்பு.
1: நன்றி நன்றி உங்களுக்கு தானே. நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. திருச்சி லால்குடி வெங்கடேசன் ஐயா அவர்கள் சொன்னது நீதானா என்று அந்த பாடலை நெஞ்சுருக பாடி சென்றார்கள். நாம் மெய்மறந்து கேட்டு ரசித்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நேசந்தங்கள் 8270033349 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள்.

0: நேரம் இரவு 8:24. இந்த நேரத்தில் ஒரு நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கத்துடனும் வாழ்த்துக்களுடனும் உராளிமிலிருந்து அருணாச்சல அமராவதி. நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நல்லா இருக்கேன்.
0: மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பாடல் பாடணுமா? சங்கீத திருநாள பாடல், தோதனி குரல் செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்தமான வாய்ஸ் வேற, அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: பாடுங்கள், கேட்போம்.
1: நடக்கும் நடையில் ஒரு தீர்வளம், சிரிக்கும் அழகில் ஒரு கீர்த்தனம்,

0: ஜீவனம் எங்கும் எங்கும் இவள் ஞாபகம், இவள் போகும் வழி எங்கும் பூவாவே, இரு பக்கம் காக்கின்ற கரையாவே, இவள் ஆடும் பொன்னோஞ்சல் நாளாவே, இதயத்தில் சுமக்கின்ற தாயாவே, இப்போதும் தாளாட்டுவேன். இது சங்கீத திருநாளோ, புது சந்தோஷம் வரும் நாளோ, ரதி நம் வீட்டில் பிறந்தாளோ, சிறுப்புவாக மலர்ந்தாளோ, கைகளில் பொம்மைகள் கொண்டு ஆடுவாள், கண்களை பின்புறம் வந்து மூடுவாள், செல்லம் கொஞ்சி தமிழ் பாடுவாள், தோள்களில் கண்களை மெல்ல மூடுவாள், உறங்கும் பொழுது தீடுவாள். ஓகே, போகும் நினைக்கிறேன்.
1: அவ்வளவுதானா, முடிந்து விட்டது. சிறப்பாக பாடுவீர்கள். இது இரண்டு பாடலாக வருமா இந்த படத்தில்?
2: ஆமா, இது வந்து ஆமா, இல்ல இல்ல, ஒரு பாடல பாகாணி பாடுவாங்க, அப்புறம் வந்து தாளாட்டம் வருவாங்க, அது உங்களை மெட்டு மாதிரி வரும்.
1: அதுதான் நான் இந்த வரியில் எல்லாம் கேட்டது போல இல்லையே.
2: இது வந்து பவதாரணி குரல்ல நல்லா இருக்கும். குழந்தை கண்டி பாடுவாங்க அவங்க அண்ணன் பசங்களுக்காண்டி. அதுக்கப்புறம் அது வந்து எழுத்து வரும்போது பாட்டு வந்துடும், இதுக்குன்னு தனிப்பட்டது கிடையாது, பாட்டு இந்த எழுத்துலயே வந்துடும். பாட்டு
1: சிறப்பு, அருமையாக பாடல், அருமையாக பாடினீர்கள். நன்றி, நன்றி,
2: நன்றி. ஓகே,
1: விராலிமலை பகுதியிலிருந்து அருணாச்சலம் அமராஜி அவர்கள் இது சங்கீத திருநாள் என்று அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு இணையம் கிடைந்த வாழ்த்துக்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலேயே நேசந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: ஹலோ, வணக்கம் சார். நான் சக்கரவள்ளிதான் சார்.
1: வணக்கம், வணக்கம், வாருங்கள், வாருங்கள், பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: ஒரு சிவன் சாமி பாட்டு
1: பாடுங்கள்.

சரணமே அந்த காலனையும் சரணமே காலத்தை உருவாக்கும் சரணமே அந்த காலனையும் உதைக்கும்

அற்புதமே சிவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் உடை.

ஆண்டவனோ அதற்கு இசை கொடுப்பான், திருமாதவனோ அதற்கு இசை கொடுப்பான். ஓமெனும் நாதும் உயிர்களின் கீதம் ஞானத்தை நாட்டும் நர்த்தனமே, ஓமெனும் நாதம் உயிர்களின் கீதம் ஞானத்தை நாட்டும் நர்த்தனமே. சிவமே காலத்தை உருவாக்கும் காரணமே, அந்த காலனையும் உதைக்கும் தூரணமே. அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும், அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும், ஆனந்த கூற்றில் பசியடையும். அன்பெனும் பார்வையிலே பயிர் விளையும், ஆனந்த கூத்தொன்றில்

0: வாழ்க்கை.
1: சிறப்பு, அருமை, அட்டகாசமான பாடல் அருகாக பாடினீர்கள். நெஞ்சாத நன்றிகள்.
0: நல்லதுங்க சார், ரொம்ப நேரம்.
1: நன்றி, நன்றி. சிறப்பு
0: நன்றிங்க சார், ரொம்ப நல்லது.
1: நெல்லை புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள், காலத்தை உருவாக்கும் காரணமே என்று அழகான அட்டகாசமான பாடலை பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் நேயர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். ஹலோ, வணக்கம், வணக்கம், வணக்கம். வாருங்கள், பாடுங்கள், உங்கள் அறிமுகம் செய்து கொண்டு பாடுங்கள். ஹலோ,
2: ஹலோ, கேக்குறதா சார்?
1: எனக்கு கேட்கிறது, உங்களுக்கு கேட்கிறதா? ஹலோ,
2: ஹலோ,
1: எனக்கு கேட்கிறது, உங்களுக்கு கேட்கிறதா?
2: கேக்குறது சார்.
1: ஆ, வணக்கம், உங்களை அறிமுகம் செய்து கொண்டு பாடல்கள் பாடுங்கள்.
2: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
1: ஆ, வணக்கம், வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
2: ரொம்ப அருமையா இருக்கும்.
1: மகிழ்ச்சி, பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: மரகதமீதும் சிந்தும் மழை வரும் நேரம் இதே, மரகதமீதும் சிந்தும் மழை வரும் நேரம் இதே, திருமகள் வேதம் இங்கே திருமால் படித்தாரே, ஆசை நெஞ்சம் கூடும் போது

திருமகளேதம் இங்கே திருமால் படித்தாரே. ஆசை நெஞ்சம் கூடும் போது காலமில்லாதது, காதல் பொல்லாதது. வலையும் இடையின் ஓரம்

0: மரகதமேகம் சிந்தும் மழை வரும் நேரமிரே, திருமகள் வேதம் இங்கே திருமால் படித்தாரே. ஆசை நெஞ்சம் கூடும் போது காலம் இல்லாதது, காதல் பொல்லாதது. நன்றி.
1: சிறப்பு, அட்டகாசமான ஒரு பாட்டு. பாடல் தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். அழகான ஒரு பாடல் தேர்வு செய்கிறீர்கள் நீங்கள் அனைவருமே. சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி, நன்றி நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல் பாடி சென்றார்கள். கேட்பதற்கு ரம்யமாக இருந்தது. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி உணவை வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் இரவு 8:37. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: தென்காசி மாவட்டம் சோலை சைட்ல இருந்து விஜய் ரசகுமார் பேசுறேன் ப்ரோ. தற்போது யுஎஸ்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நாங்க சூப்பரா இருக்கோம்.
1: மகிழ்ச்சி பாடுங்கள், உங்கள் பாடலை கேட்டு மகிழ்வோம்.
2: ஓகே ஓகே ஓகே.

0: நன்றி.
1: சிறப்பு சிறப்பு. அதாவது இரு குரல்களில் பாட வேண்டும், இந்த பாடலை தொடர்ந்து பாட வேண்டும், அழகாக பாடினீர்கள். நான் ஆரம்பிக்கும் பொழுது ஜோடியாக பாடப்போகிறீர்களோ என்று நினைத்தேன், ஆனால் நீங்கள் தனியாகவே பாடிவிட்டீர்கள் லியோனோ என்று தெரியவில்லை. அவரும் உடன் இணைந்து பாடுவார் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன், காதோரம் நூலாக்கு கதை சொல்லுது என்று. ஆனால் நீங்கள் தனியாக பாடி என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் பாடிய பாடல் சிறப்பு, மகிழ்ச்சி, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி.
1: சொலைச்சேரி விஜி அரசுமார் அவர்கள் காதோரம் லோலாக்கு என்று அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.

இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடி சென்ற அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவிபுரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகள்.

சபரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இரவு ராகம் நிகழ்ச்சி வலம் வருகிறது.

சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அழகான ஒரு பக்தி பாடல் ஒலித்து சென்றது. அடுத்ததாக வரும் பாடல் பழம் இராணுவ வீரன் பாடல் சொன்னால்தானே தெரியும் என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில். சார், உங்கள் பாட்டு வருது வருது, அந்த பாட்டை போட்டுட்டு அப்புறம் இந்த பாட்டையும் போடுறேன், ஓகேவா?

ராணுவ வீரன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம், மோகனரங்கம், பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில். சார், நேற்று நீங்கள் கேட்ட பாடல் இதோ வருது வருது.

ஒலித்து சென்ற அந்த அழகான பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கம் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் நேற்றைய விருப்பம் பாடல் ஒலித்து சென்றது.

நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்களும், சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். மோகனரங்கம் பத்மாவதி அவர்கள் சென்னை சந்தோஷபுரத்திலிருந்து நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் என்றும் வாருங்கள், வணக்கம். தென்காசி மாவட்டம் கல்லீர்குளம் வெல்டிங் மாரி அவர்கள் வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வாருங்கள், வணக்கம். இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார், வாருங்கள். பக்தி பாடலுக்கு அறிவழகன் மங்கை அவர்கள் ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அம்மன் பாடல் அற்புதம் என்றும் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்தும், கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் ஒரு பாடல் பதிவிட்டுள்ளார். டைமிங் பார்க்க மாட்டீங்களா என்று கேட்கிறேன். இது வேறையா என்ன பாருங்க. அறிவழகன் மங்கை அவர்கள் சூப்பர் ஸ்டார் பாடல் சூப்பர் என்றும், மோகனரங்கன் அவர்கள் பாடலை வழங்கியமைக்கு கோடானு கோடி நன்றி மகிழ்ச்சி என்றும், நன்றி நன்றி. சந்திரமோகன் அவர்கள் சிறப்பான பாடல் என்றும் சொன்னா தானே தெரியும் அக்கா. தூங்கி முழித்ததும் நேராக வந்து பாட்டு போட வேண்டியது, அதுக்கு முன்னாலெல்லாம் எந்த மெசேஜையும் பார்க்க போகிறதில்லை, அப்படி தானே சந்திரமோகன்? மோகனரங்கம் அவர்கள் 9 மணிக்குள் பாடல் பதிவிடுங்கள் அன்பு சொந்தங்களே என்கிறார், சிறப்பு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் சொன்னால் தானே தெரியும் என்னை கண்ணால் பாரு புரியும், சிறப்பான பாடல் எஸ்பி சைலஜா இளமையான குரலில் பாடல், அருமையான பாடல் தேர்வு சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள் இப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்களா டைமிங்கு? மோகனரங்கம் அவர்கள் மீண்டும் பாடலை வழங்கியமைக்கு கோடானு கோடி நன்றி மகிழ்ச்சி என்கிறார். மகிழ்ச்சி சார், நீங்கள் 9 மணிக்கே தூங்காதீங்க சார், 9:30 மணி வரைங்க இருங்க சார், ஓகேவா? அறிவழகன் மங்கை அவர்கள் நேற்று இந்த பாடல் வந்தது, இன்னும் வருகிறது, இன்னும் வரும், கேட்க ரெடியாக இருந்துக்கோங்க. என்ன அறிவு! தேன்மொழி முருகன் அவர்கள் வருது வருது அட விலகு விலகு, அருமையான துள்ளல் பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்னும் அறிவழகன் மங்கை அவர்கள், வாராங்க வாராங்க விஜயக்கா, கொஞ்சம் விலகுங்க அக்கா. நன்றி நன்றி அறிவு. அறிவுக்கு நல்ல பாடல் தானே, அடுத்து உங்கள் பாடல் தான், நிகழ்ச்சி முடியும் வரை பாடல் கேட்கணும், ஓகேவா என்று அறிவை சொல்கிறார்கள். நேற்று மோகனரங்கம் அவர்கள் நேற்று ஒலிக்கும்போது நான் கேட்கவில்லை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அவங்க பாட்டு முடியும் போது ஓடிடுவாங்க என்று சிரிக்கிறார். சரிங்க அக்கா என்று அறிவழகன் மங்கை அவர்கள், நிகழ்ச்சி முடியும் வரை நிச்சயமாக நான் இருப்பேன், சரிங்க அக்கா என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் இன்னும் 1 மாதம் கழித்து அங்கு இருந்து பறந்து வருவாங்க. அறிவழகன் மங்கை அவர்கள், நேற்று ஊருக்கு போயிருந்தேன் மாமனார் வீட்டுக்கு, அங்கே டவர் ப்ராப்ளம், சரியாக பாடல் கேட்க முடியலை, ஏதாவது ஒன்று போட்டுருங்க பிட்ட. தேன்மொழி முருகன் அவர்கள், அப்படியே அக்கா சூப்பர், வரட்டும் அக்கா என்கிறார். பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக படம் நண்பேண்டா பாடல், ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தார். என்ன அழகான பாட்டு அறிவு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, செம சாங்கு. நண்பேண்டா படத்திலிருந்து ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தார். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

நண்பேண்டா திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான செமசாங் ஒலித்தது. விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இசைத்து சென்றது. அறிவழகன் மங்கை அவர்கள், நான் சொல்வதெல்லாம் உண்மை அக்கா. என்ன கோர்ட்டில் பேசுகிற மாதிரி நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை என்கிறீர்களா? சிறப்பு. இயக்குனர் அவர்கள் நெல்லை புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு. நல்லா இருக்கீங்களா அக்கா? பாட்டை முடிகிற வரைக்கும் கேளுங்க, பாட்டல்ல நிகழ்ச்சியை. அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் அக்கா என்கிறார். நன்றி, நன்றி அறிவு. அழகான பாடல், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அறிவழகன் மங்கை அவர்கள் ஹாப்பி டான்ஸ் என்று அவங்க குழந்தை கூட அழகாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தை தனியாக ஒரு சூப்பர் டான்ஸ் ஆடுது. சிறப்பு, ரொம்ப அழகாக இருக்குது. இயக்குனர் அவர்கள், இது நயன்தாரா பாடலா? சூப்பர் அருமை இவருக்கு என்று கைத்தட்டி பாராட்டி இருக்கிறார்கள். சந்திரமோகன் அவர்கள், இனிமையான பாடல் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள், 41 வருடங்களுக்கு முன்பு இந்த பாடல் எல்லாம் மெல்லிசை பாடல்கள், டிடி வானொலியில் இந்த பாடல்களை போடுவாங்க. இப்பொழுது அருமையான சினிமா பாடல்கள் வந்துவிட்டது. பாடல் தேர்வு அருமை அறிவு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் படம் உன்னால் முடியும் தம்பி பாடல். இதழில் கதை எழுதும் நேரம் இது என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோழசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்து ஜெயம் சுப்பிரமணியம் அவர்களும் நிகழ்ச்சியை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் உரைத்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், புன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. மிக இனிமை இந்த பாடல் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள், இதழில் கதை எழுதும் நேரம் இது இனிமையான பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் நாங்கள் விரும்பிய பாடலை வழங்கிய அறிவிப்பாளர் விஜயண்ணிக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் சூப்பர் சூப்பர் என்று தேன்மொழி முருகன் அவர்களும் மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும் சந்திரமோகன் அவர்கள் இளமையான பாடல் சூப்பர் என்றும் இயக்குனர் அவர்கள் மனதை தொட்ட பாடல் ஸ்டார் வழங்கியிருக்கிறார். நாளும் முகம் அது தேயுது மறையுது நங்கை முகம் என யாரது சொன்னது சூப்பர் சூப்பர் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பிட்ருப்பாங்க, இதில் என்ன ஒரு சந்தேகம். தேன்மொழி முருகன் அவர்கள், எஸ்பிபி சித்ரா இவங்க குரலில் பாடல் இனிமை. நான் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ்ந்த சபரி சொந்தங்களுக்கு நன்றி நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் யாமா யாமா யாமா. படம் கண்ணில் தெரியும் கதைகள் பாடல். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. எப்பா செம சாங்கு. விரும்பிய சொந்தங்கள் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா இவர்களுக்காக பாடல் சிறப்பு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். பாடலும் கேட்டிருக்கீங்க. பாடல் இதோ வருகிறது.

கண்ணில் தெரியும் கவிதைகள், சாரி கதைகள், கண்ணில் தெரியும் கதைகள். திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது செமசாங்கு. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன் இவர்களுக்காக பாடல்.

அறிவழகன் மங்கை அவர்கள், யாரு அக்கா குழந்தை அழகா பேசுறாங்க? 1 மாசம்தான் ஆகுது. அன்வியிடம் போன் போட்டு கொடுங்கள், ஒரு பாட்டு பாடட்டும் என்று இயக்குனர் அவர்களும், யாரு அக்கா குழந்தை அழகா பேசுறாங்க என்பது அறிவழகன் மங்கை அவர்களும். என் பேத்தி அன்வி பாடல் அடடா ஆஹா சிறப்பு என்றும், சந்திரமோகன் அவர்கள் நானொரு பொன்னோவியம் கண்டேன் அருமை சூப்பர் சூப்பர் என்றும், இயக்குனர் அவர்கள் இப்போ எவ்வளவு விலை போகும், கோடிக்கணக்கில் இருக்கும் பொன்னோவியமா? சரி, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் பொன்னோவியம் அழகாய் காட்சி தருகிறது சபரி வானொலியின் பாடல் வழியாக சூப்பர் என்று அறிவழகன் மங்கை அவர்களும், மற்றும் சந்திரமோகன் அவர்கள் அக்கா அன்வி என்றால் என்ன என்று கேட்கிறார் அறிவழகன் மங்கை அவர்கள். கருணை, மகிழ்ச்சி, தெய்வீகத்தன்மை கொண்டவர்கள். பரவாயில்லையே, நல்லா போடுறீங்களே அறிவு. தேன்மொழி முருகன் அவர்கள், நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் இதிலே அருமையான பாடலை தேர்வு செய்த சகோதரர் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஷ் புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி கும்பகோணம், அருமையான பாடல் கும்பகோணம் மனோகர் அவர்கள், அருமையான பாடல். அவர்கள் விரும்பிய பாடலை நல்ல இசைத்தரத்துடன் வழங்கிய நமது அறிவிப்பாளர் விஜயன்னிக்கு நன்றி, நன்றி, சூப்பர் சூப்பர் என்றும், நன்றி தேன்மொழி. அவங்க தாத்தா பாட்டி பேர் என்று சொன்னார்கள் சந்திரமோகன் கேட்ட கேள்விக்கு, அக்கா அன்வி என்றால் என்ன என்றதுக்கு. இயக்குனர் அவர்கள் அரசகுமாரன், ஆ விஜயலட்சுமி, வி இன் என்றால் உள்ளே, இவர்களுக்கு உள்ளே இருப்பவர்கள். ஐயோ ஐயோ, விளக்கம் இயக்குனர் அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், இவ்வளவு அறிவு அதிகமாக இருக்கக்கூடாது, ஒன்னோரமா சத்து குழந்தை என்னது, ஒரு மாசத்து குழந்தையா? ஆ, 1 மாசத்து குழந்தை பேசுமா, அழகா பேசுதா? ஆ, ஊன்னா இப்போ பக்கத்தில் அதை கேட்டு தான் சொல்கிறாங்க. சந்திரமோகன் அவர்கள் அருமை சூப்பர் என்கிறார் பாட இது பேரின் விளக்கம் கேட்டு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் இரவு ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல், படம் மாமா ருக்மணி பாடல், நீ ஒரு கோடி மலர் தூவி உருவானவள் என் உயிரானவள் என்ற பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கோவை காயத்ரி மேம், இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது வருகிறது.

பாமா ருக்மணி திரைப்படத்திலிருந்து நீ ஒரு கோடி மலர் தூவி உருவான கோவை காயத்ரி மேம காணோம், தூங்கிட்டாங்க போல.

தேன்மொழி முருகன் அவர்கள், இவ்வளவு அறிவு அதிகமாக இருக்கக்கூடாது. 1 மாத குழந்தை பேசுமா, அழகாக பேசுதா? தேன்மொழி முருகன் அவர்கள். சந்திரமோகன் அவர்கள் அருமை அந்த பெயருக்கு விளக்கம். அறிவழகன் மங்கை அவர்கள், ஆ ஊ என்று சொல்லும் போது அழகுதான் அழகுதான் அக்கா பேசுவது என்கிறார். இயக்குனர் அவர்கள், அதுதான் சத்து குழந்தை என்று சொல்லிவிட்டார்களே, பேசாதா என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள், தங்கப்பதக்கம் என்று அது மாதிரி 1.5 மாதம் தனியாக வந்துட்டு. அறிவழகன் மங்கை அவர்கள், தங்கப்பதக்கம் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள், உங்கள் அம்மா ரொம்ப அதிகமாக மூளை வளர்ச்சி உணவாக கொடுத்து வளர்த்துருக்காங்க சார் உங்களை. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வி லேடிஸ் டெய்லர்ஸ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். அருமையான பாடல் என்று, சூப்பர் என்றும். வாங்க. அறிவழகன் மங்கை அவர்கள், யாருப்பா அது, புதுசாக இருக்குது என்கிறார். இயக்குனர் அவர்கள், செல்வி அன்னைக்கு ஹைஃபை போடுகிறார், சிறப்பு. சந்திரமோகன் அவர்கள், பாடல் அருமையான பாடல் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள், நீ 1 கோடி மலர்கூடி உருவானவள், அருமையான பாடல், இனிமையான பாடலை தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு நன்றி என்றும், செல்வி அக்காவுக்கு இப்போதான் பஸ் கிடைத்ததோ என்றும், என் விருப்ப பாடலை வழங்கி மகிழ்வித்த விஜி சகோதரிக்கு மிகவும் நன்றி. நன்றி நன்றி மேம். முடிச்சிட்டு தான் இருக்கீங்களா? நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு நினச்சேன். செல்வி அண்ணி அவர்கள், ஆமாம் அப்படின்றாங்க, பஸ் இப்போ தான் கிடச்சிதான்னதுக்கு. இயக்குனர் அவர்கள், என்னை முறைத்து பார்த்து அடிப்பதால் தான் வெளிநடப்பு செய்கிறேன், ஐயோ என்கிறார் செல்வி அண்ணியை பார்த்து. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல், படம் கிழக்கே போகும் ரயில் பாடல், மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வெப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள். பாடல் இது.

கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் அவர்கள் குரலில் அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

அறிவழகன் மங்கை அவர்கள், சூப்பர் அக்கா, அழகாக பாடுறீங்க, இன்னும் கொஞ்சம் பாடியிருக்கலாம் என்கிறார். இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். மாஞ்சோலை கிளிகளை வரிசையாக கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் அறிவு அவர்கள். சந்திரமோகன் அவர்கள், சலங்கைகள் தரும் இசை தேன்தானோ, கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார். பாடல் சிறப்பு. இந்த இரவு நேரத்தில் ராதிகாவின் சிரிப்பை கேட்டு பயந்து விடாதீர்கள் என்று சிரிக்கிறார். மற்றும் அறிவழகன் மங்கை அவர்கள், பாடலில் தேன் வருகிறது என்கிறார்கள். லேடிஸ் டெய்லர்ஸ் அண்ணி அவர்கள், அறிவு தம்பி அவர்களே, இவரை ஒரு சாக்கில் போட்டு கெட்டி

புக்குன்னா தெரியுமா? கோணிப்பையில் பிடிச்சி போட்டு கட்டி வைங்க அறிவு தம்பி. யாரை தலைவரையாக இருக்கும், தலைவருக்கும் இவங்களுக்கு தான் ரொம்ப பாண்டிங். அழகான பாடல் தேன் வருகிறது என்றதுக்கு நிச்சயமாக என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் செஞ்சிடலாம் அக்கா, சாக்கில் போட்டு கெட்ட போகிறாங்களாம் தலைவரை. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்ப பாடலை ஒலிபரப்பிய சகோதரிக்கு நன்றி என்கிறார். நன்றி மேம், நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் எங்கள் ஊர் பக்கம் சாக்குன்னு தான் சொல்வோம். பாடல் அசத்தல் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் மாஞ்சோலி கிளிதானோ மாண்டானோ அருமையான பாடல் வரிகள், பாடல் பாடல்களில் வரும் வரிகள் அனைத்துமே கவிதைகளே. சிறப்பான பாடலை தேர்வு செய்த சகோதரி சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள் பாடலில் மங்கை பெயர் வருகிறதாக்கா, இப்போ ரொம்ப நாளாக விட்டிருந்தாரு, இப்போ திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பாட்டில் மங்கை வருது, இந்த பாட்டில் கிருத்திஷா வருது. சந்திரமோகன் அவர்கள் இந்த இரவு நேரத்தில் ராதிகாவின் சிரிப்பை கேட்டு பயந்துடாதீங்கன்னு சொன்னதுக்கு அவங்க குரலா சும்மா அப்படின்றாங்க. நிச்சயமாக அவங்க குரல் தான், ராதிகா இப்படி தானே சிரிப்பாங்க, என்ன படம் பார்க்குறீங்க நீங்களா, என்ன சந்திரமோகன். அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் துவக்கத்தில் சிரிப்பாங்க, சந்திரமோகனுக்கு சொல்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் சிரித்தாங்களா, பயம் காட்டினாங்களா, எல்லாரையும் குறை சொல்லிடுவாய்வா. சந்திரமோகன் அவர்கள் விரும்பி கேட்ட சொந்தம் மற்றும் பாடலை கேட்கவில்லை. கேட்டிருக்காங்கல்ல, என்னதான் நீ பதிவு பார்க்குறியோ போ. தேன்மொழி முருகன் அவர்கள் நீங்கள் தான் பார்க்கவில்லை, அகிலா சீதர் நன்றி சொன்னார்களே. சந்திரமோகன் அவர்கள் சரிங்க அக்கா என்கிறார். அடுத்ததாக வரும் பாடல்

காவல்காரன் படம் மெல்லப்போ மெல்லப்போ என்ற பாடல். விருப்பம் புதுக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

காவல்காரன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. மெல்லப்போ மெல்லப்போ. விரும்பி கேட்ட சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

அறிவழகன் மங்கை அவர்கள் மெல்லப்போ மெல்லப்போ பாடல் மெல்லிய குரலில் அழகாய் ஒலிக்கிறது, சூப்பர் என்றும். செல்வி மேம், அழகான பாடல், மெல்லப்போ மெல்லப்போ சூப்பர் சூப்பர் என்றும். நன்றி அண்ணி. கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் சிந்து நடை போ பார்க்குடம் சின்ன விழி பார்வை பூச்சரம் என்ன மேனியோ இன்னும் பாடவோ தமிழில் தேடவோ கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார், சிறப்பு. நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ அருமையான தலைவர் பாடல், சிறப்பான பாடலை தேர்வு செய்த சகோதரி கற்பகவல்லி ஜெயேந்திரனுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் என்றும். செல்வி அண்ணி அவர்கள், அப்படியா, எங்கள் ஊர் பக்கம் சாக்குன்னு தான் சொல்லுவோம், அப்படியா, தூங்கி தூங்கி இது எப்போ போட்ட பதிவு, தூங்கி முழிச்சிட்டு வந்து பதிவு போடுறீங்க அண்ணி. செல்வி அண்ணி இவங்களை தான். சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கம் பத்மாவதி அவர்கள் ஒரு சிலர் ஊருக்கு உபதேசம் தனக்கு என்றால் இது எதுக்கு போட்டிருக்காருன்னு தெரியல. இது பாடலான்னு கேட்குறாங்க செல்வி அண்ணி. தேன்மொழி அவர்கள் இன்றைய இரவு ராகம் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது, அருமையான பாடல்களும் நகைச்சுவையாக உரையாடல்களும், செல்வி அக்கா லேட்டாக வந்து விட்டதும் சிறப்பு சூப்பர் என்றும். செல்வி அண்ணி இன்னைக்கு தூங்கலை விஜயண்ணி என்கிறார்கள். ஒரு பாட்டு போட்டிருக்கலாம்ல. ஓகே, அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் அக்கா வணக்கம் பாடல் செவ்வந்தியே செவ்வந்தியே படம் காற்றுள்ள வரை. விருப்பம் கோவை கணபதி சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

ஒலித்து சென்று அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கோவை கணபதியைச் சேர்ந்த சந்திரமோகன், ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சி முடியும் வரை தூங்கக்கூடாது என்று செல்வி அண்ணே ஆர்டர் போடுறாங்க. இப்போ எனக்கு தூக்கம் வருகிறது என்று சிரிக்கிறார். இன்னும் இரண்டே பாட்டு தான். செல்வி அண்ணி அவர்கள் முகத்தை கொஞ்சம் கழுவுங்க தூக்கம் போயிடும் என்றும், சந்திரமோகன் அவர்கள் என் விருப்ப பாடலை வழங்கி மகிழ்வித்த சோலை விஜயலட்சுமி அக்காவிற்கு மிகவும் நன்றி நன்றி நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் செவ்வந்தியே செவ்வந்தியே செய்தி ஒன்று சொல்லு சொல்லு பாடல் மிகவும் அருமை என்றும், சந்திரமோகன் அவர்கள் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் அருமையான பாடல் என்றும், தென்மொழி முருகன் அவர்கள் நேத்தி ஜெயித்துக்கிட்ட சொன்னேன் உன்னோட தம்பி அரிதான பாடல்களை தேர்வு செய்கிறான் என்று, தம்பி தேர்வு பாடலை கேட்கிறாளோ தெரியவில்லை, இனிமையான பாடல் தேர்வு அருமை. சந்திரமோகன் அவர்கள் நன்றி அக்கா, கேட்காத நல்ல பாடல்களை தேர்வு செய்து கேட்பது எனது விருப்பம். அமெரிக்கா அக்கா சோலைசேரி அக்கா. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான பாடல் தான் தம்பி மகிழ்ச்சி என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் இயக்குனர் அவர்கள் விருப்பத்தில் பதிவை தேடி கண்டுபிடிக்க முடியல. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்.

0: சித்தத்தூர்.
1: சித்தத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன், ஜெயா கீதநேசன், தஷ்வந்தி, சபரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

பூவுக்குள் பூகம்பம் திரைப்படத்திலிருந்து அழகான அட்டகாசமான பாடல், நல்ல துள்ளலான இசை உள்ள பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன், ஜெயா கீதநேசன், தஷ்வந்தி, சபரி இவர்கள் விருப்பத்தில் பாடல். இயக்குனர் அவர்கள் பாடல் வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். நன்றி அறிவழகன் மங்கை அவர்கள். இயக்குனர் அவர்களின் பாடல் மிகவும் அருமை, இதுவரை கேட்காத பாடல் என்றும் சந்திரமோகன் அவர்கள் சிறப்பான பாடல் ஐயா என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலில் திருவிழாவே நடக்கிறது, மியூசிக் சூப்பர், விறுவிறுப்பான பாடல், அருமையான பாடலை தேர்வு செய்த இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி, பாடல் சூப்பர், நல்ல இசைத்தரம் சூப்பர் என்றும் அழகான பாடல் என்று சல்யூட் அடித்து பாராட்டியிருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், இயக்குனர் ஐயா சந்திரமோகன் நேற்று என்ன பாடல்கள் கேட்டார்கள் என்று கேட்டால் எங்களுக்கு தெரியாது, நினைவில் இருக்காது, கேட்கும்போது அருமையாக இருக்கிறது, அரிதான பாடல். செல்வி மேம் அழகான பாடல், சூப்பர் சூப்பர் என்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக

படம் பட்டாக்கத்தி பைரவன், பாடல் எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியாமணி, பிரியா வீரமணி. நேரம் இருந்தால் இந்த பாடலை ஒலிபரப்பவும் ஒலிபரப்பவும் சகோதரி என்கிறார். நிச்சயமாக வழங்குகிறோம், கேளுங்கள். பாடல் இதோ.

அழகான அருமையான பாடல் பொலித்து சென்றது. படம் பட்டாகத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

படவேடு பிரியா வீரமணி அவர்கள் பாடலை வழங்கியதற்கு கை கொடுத்து பாராட்டியிருக்கிறார். தேங்க்யூ சார். அறிவழகன் மங்கை அவர்கள் இதுவரை இரவு ராகம் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கி பாடல்களை செவிகள் ரசிக்க தந்த உறவுகளுக்கு நன்றி. நன்றிகள் அக்கா என்கிறார். சிறப்பு நன்றி அறிவு. சந்திரமோகன் அவர்கள் அங்கும் இங்கும் எங்கும் எதையாவது ஒன்று போடுவான். இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் என்றும் அன்றும் இன்றும் என்றும் அருமையான பாடல். ஓஹோ, இதை தான் அப்படி போட்டியோ. சிறப்பு அருமையான பாடல் என்றும் சந்திரமோகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும் செல்வி மேம் இதுவரை இரவு ராகம் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய பாடல்களை கூறியதற்கு விஜய் அன்னைக்கு நன்றி தேங்க்ஸ் என்றும் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல் மிக அருமை அழகான பாடல் என்று கோயில்பட்டி செல்வி எண்ணி அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் இனிமையான இதமான பாடல் எஸ்பிபி ஜானகி குரலில் பாடல் தேர்வு பாடலை தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி என்றும் எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் உயிர் உள்ளவரை ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் நல்ல மனிதர்களை உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதினால் இந்த பிரபஞ்சம் அதிக உறவுகள் தராமல் போகிறது. ஆனால் உண்மையான நேர்மையாக இருப்பதினால் நல்ல உறவுகளை நல்ல மனிதர்களையும் மட்டுமே இந்த பிரபஞ்சம் தருகிறது. எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை நினைக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் மிகவும் அழகானது. நல்ல எண்ணங்கள் வெற்றியை தேடித்தரும். என் விருப்ப பாடலை சபரி வானொலியில் காற்றலையாய் கடல் கடந்து தவழவிட்ட சகோதரிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். என் விருப்ப பாடலை கேட்டு ரசித்த பதிவு தந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிகள். சிறப்பு நன்றி அண்ணே. சந்திரமோகன் அவர்கள் அமெரிக்கா அக்கா நேரம் என்ன ஆகிறது? 12:09 12:10 தேன்மொழி முருகன் அவர்கள் நிறைவு பாடல் அருமை இரவு ராகம் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய நமது அறிவிப்பாளர் விஜய் அன்னைக்கு நன்றி. வெகு தொலைவில் இருந்தாலும் சபரி சொந்தங்களை மகிழ்வித்ததற்கு மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுகள். சிறப்பு நன்றி தேன்மொழி. காயத்ரி மேம் அவர்கள் விஜய் சகோதரிக்கு மிகவும் நன்றி மேம் சூப்பர் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் குட் நைட் அறிவு அவர்களே. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமை சகோதரி தூங்கலையா நீங்க என்று காயத்ரி மேம் கேட்கிறார்கள். நேர்கள் காயத்ரி மேம் நேர்கள் தேர்வு செய்த அனைத்து பாடல்களும் மிகவும் சூப்பராக இருந்தது. எப்படி அவங்க படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டே இதை ரசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. எல்லா பாட்டுமே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அறிவழகன் மங்கை அவர்கள் பகல் 12 இருக்கும்னு நினைக்கிறேன். 12:10 காயத்ரி மேம் இப்போதான் தூங்க வந்தேன் அக்கா என்கிறார் சிரிச்சுக்கிட்டே. சிறப்பு இனிமேல்தான் லஞ்ச் சாப்பாடு செய்ய போகிறாங்க. கரெக்டு, இனிமேதான். ஓகே, தேங்க்யூ.

சபரிமானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அழகான அருமையான பாடல்கள் தந்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி கண் விழித்திருந்து சிரமம் பாராமல் பாடல்களுக்கு பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோழிச்சேரியிலிருந்து விஜயரசகுமாரன். தற்போது US இருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நன்றி வணக்கம்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.